0: ருதிரம் பிரவாகதல்
1: நகுத்த வ்ருஷகேது தன்ன பில்லினிந்த பானத மழையன்னே கரையுத்தித்தானே காடிக சிடிலெரகிதந்தே பட்டரு உருளுத்தித்தாரே எண்டு திக்குகளிந்த சுரியுத்திருவ பானத மழைகே ரத்த பிரவாகதந்தே எல்லெடை ஹரியுத்திதே ஜெய் சேகே.

கச்சூது கச்சூது நாடு கையெட்டரே கச்சூது கச்சூது நாடு மாவின மரதல்லி ஜெயனி

மகிழ்ந்த நாதிரதில் தெரியும் தனனும் தரநனி நாதிரதிலும் நாதிரதிலும் திருதில்ல நத்தரிகிடதும் தரிகிடதும் தஜனுத தரிகிடதும் தரிகிடதும் தஜனுத தரிகிடதும் தரிகிடதும் தஜனுத தரிகிடதும் தரிகிடதும் தஜனுத தத்தரிகிட தக தக தித்தலாம் தக தரிகிட தக தக தித்தலாம் தரிதிரதும் தரிதும் தத்தரிகிட தக தக தித்தலாம் தக தரிகிட தக தக தித்தலாம் குதோ.